ஒத்த உந்தர் தன்னிறோம் பிரண்ணன் பின்டோக்கம் தகோரவாரிப்பார் அப்பே புறப்பட முந்தூரோ தாயோ நான் தேவோ பூமி பரா புன்னோக்கோ பேக்கிண்டோ ஆயோ நோ நோக்கு